0: Baba na.
1: No, no, no. Babas.
0: Ayo.
1: E, E, I, O, U. Tell me.
0: E, E, I, O, U. பாடம் சொல்லிக் கொடுத்தாய் மெல்ல படித்தேன் ஞானம் கூடலாச்சி உலகில் நானும்

0: success in great tragedies. Therefore, if an effect of war is to be produced, the dramatist must devise a new way. Knocking at the gate. Shut up!
1: இப்படி செஞ்சா மேட்ட தலையிழ போகும்.
2: ஐயோ அடிக்காத டீச்சர்.
1: நோ ரிபீட்டிட் லேட்டர்.
2: நோ நோ உன் சொல்லை என்றும் மீறிட மாட்டேன். டீசென்ட் மாணவன்.
1: ஓகே வாட் இஸ் தி சாப்டர்?
2: கிராமர்.
1: மேக் மீ எ சென்டென்ஸ்.
2: ஐ லவ் யூ ஆன்.